0: FM.
1: சக்தியின் சொந்தங்கள் அனைவருக்கும் சந்தோஷமான உற்சாகமான புத்துணர்வான காலை நேர வணக்கம். வடிந்திருக்கக்கூடிய இந்த அற்புதமான காலை பொழுதில் உங்கள் அனைவரையும் சக்தியின் வீக்கெண்ட் பிளாக் பாஸ்டர் ஸ்பெஷல் வணக்கம் தாயகம் நிகழ்ச்சியோடு சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. இப்போலிருந்து தொடர்ந்தும் அப்படியே 10 மணி வரைக்கும் நீங்க உங்க மனதுக்கு பிடிச்ச பாடல்கள் கேட்க போறீங்க, அதே மாதிரி நிறைய தகவல்களையும் தெரிந்து கொள்ள போறீங்க. அதெல்லாத்துக்கு முன்னாடி இப்போ நம்ம எல்லாரோடைய ராசிக்கும் என்னென்ன பலன் இருக்கு அப்படின்றத சொல்றதுக்காக பச்சைக்கிழி பச்சையம்மா ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்றத போய் கேட்டுட்டு வந்துருவோமா?
2: பச்சைக்கிழி பச்சையம்மா
3: எதிர்பாராத செலவு சந்திப்பீங்க. சிம்ம ராசி அன்பர்களே, போட்டிகள் அதிகரிக்கும். கன்னி ராசி அன்பர்களே, மன உறுதி மிக்க நாள். துலா ராசி அன்பர்களே, போட்ட முதலுக்கான லாபம் அதிகரிக்கும். விருஷிக ராசி அன்பர்களே, காதுக்கினிய நற்செய்தி கிடைக்கும். தனுசு ராசி அன்பர்களே, தொட்ட காரியம் எல்லாம் வெற்றிய முடியும். மகர ராசி அன்பர்களே, அச்சம் தவிர்த்து கொள்றது நல்லது. கும்ப ராசி அன்பர்களே, ஏமாற்றம் அதிகரிக்கும். மீன ராசி அன்பர்களே, எதிர்பாராத கவலைய சந்திப்பீங்க. சுருக்கமா பலன் கப்பமா, மேஷம் இன்பம், ரிஷபம் சுகம், மிதுனம் ஆக்கம், கடகம் செலவு, சிம்மம் போட்டி, கன்னி உறுதி, துலாம் லாபம், விருஷிகம் நற்செய்தி, தனுசு வெற்றி, மகரம் அச்சம், கும்பம் ஏமாற்றம், மீனம் கவலை,

கோல் அடிக்கிறது. பிளேயர்ஸ் மட்டுமல்ல, இந்த இரவு மெமரிஸ் உங்களுக்காக கோல் அடிக்க போகுது. மியூசிக், என்டர்டெயின்மெண்ட், ஃபுட்பால் பேஷன், எல்லாமே ஒரே ஸ்டேஜ். FIFA சாம்பியன்ஸ் நைட்.

0: நீங்கள் இணைந்திருப்பது www.kilbyfm.com. www.kilbyfm.com.
1: அவருடைய நாமம் யெகோவா, ஜெகோவா இஸ் ஹிஸ் நேம், எ மைட்டி டவர். He is the God who saves. He gives peace and he always

என் ஏகோவா தேவனை நான் என்றும் நம்புவேன். அவர் நாமத்தையே நான் பார்ப்பதால் அசைக்கப்படுவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை. அவரையே நான் சார்ந்திருப்பேன், அவருக்குள் என்றும் நான் சுகமாயிருப்பேன். I rest on you, my Jehovah. You do great things. I praise you, my Jehovah, for you will do a new thing. Jehovah, my Jehovah.